0: Lucaia, mare vedene une. Tocchi chi vuole, ma le memory lost chila.
1: Memory lost? Call the doctor. Yaar sonnadu?
0: அம்மா கிழிக்க புண்ணியா சீனி வெடுனு முக்கு தத்த போய்
2: விடுக்கிறேன்.
3: Evening drive with Chamit and Charu.

0: FM 93.7 Lakhana Radio ITL
1: Lukaya mare vedeni uni dokki vaane mare memory loss kila
2: memory loss call the doctor yaar sunnadu
1: mama kirike bunne ya sini vedene muku tatta pai vidukrene ya mata
3: oh my god
2: super doctor ne டாக்டர் ஹரியதம கீழ தியனவானே
0: இன வெவி சிந்து வஹன்ன FM 93.5 FM 93.7 ஹந்தேவே ஹතර வெද්දි டியூன் කරලා தியாகන්න
4: பத்தமீசு மரிடம் மரிடம்
5: ஈவினிங் டிரைவ் வித் சமித் அண்ட் சாரு